வணக்கம் நேயர்களே, உங்களை தமிழ் குரல் வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நீங்கள் திரேசியார் தமிழ் குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை திரேசியார் வானொலியின் 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலியிலும் மற்றும் திரேசியார் .org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழ்

இன்றைய தமிழ்குரல் வானொலியில் வழமை போல் இன்றைய சிந்தனை சிறுவர் நிகழ்ச்சி அறிவித்தல்கள் கருத்துக்களம் தாயக கானங்கள் என்பன இடம்பெற இருக்கின்றன. முதலில் இன்றைய சிந்தனை. நாம் வாழும் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் ஒவ்வொரு பிரதேசத்திலும் கூட இன மத சாதி பாகுபாடுகளை காரணம் காட்டி ஒருவருக்கொருவர் எதிரிகளைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பண்டை காலம் தொட்டு இன்று வரைக்கும் இந்த பாகுபாடுகளை களைவதற்கு பலரும் முன் வந்துள்ளனர். இந்த வகையிலேயே திருமூலரின் இந்த ஒரே குலம் ஒருவனே தேவன் எனும் வரிகளும் காணப்படுவதை அவதானிக்கலாம். திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நாணமே எனும் வரிகளின் ஊடாக பின்வருமாறு தன்னுடைய புரட்சிகர கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது மனித குலம் என்பது ஒன்றுதான், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என அங்கு பாகுபாடு கிடையாது, இறைவன் கூட ஒருவனாகவே காணப்படுகிறான் என குறிப்பிட்டுள்ளமையை காணலாம். சமயம் எனும் சொல்லானது பக்குவப்படுவதில் எனும் கருத்தையே தருகின்றது. எல்லா சமயங்களுமே இறைவனடி சேர்தல் என்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதனை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்களே தங்களுடைய சமயங்கள் மாத்திரம் உயர்வானது, ஏனையவர்களது சமயங்கள் தாழ்வானது என்ற கருத்தை கொண்டு சமூகத்தில் பாகுபாடுகளையும் பிரிவினை எண்ணங்களையும் தோற்றுவிக்கின்றனர். சமய பாகுபாடுகளை தவிர்த்து முழு மனித சமூகமும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வரிகள் உணர்த்தி நிற்கின்றன. ஆரம்ப காலங்களில் செய்யும் தொழிலே தெய்வமாக போற்றிய மக்கள் பிற்பட்ட காலங்களில் தங்களுடைய தொழில்களை அடிப்படையாக கொண்டு சாதி கட்டமைப்புகளை வகுத்து கொண்டனர். இவ்வாறாக சாதி வேற்றுமைகள் உருவானமையினால் தீண்டாமை வேற்றுமைகள் என்பன உருவாகியது. ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரே சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்குள்ளேயே இவ்வாறான பிரிவினைகளை ஏற்பட்டமையை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் திருமூலரின் கருத்து இச்சமூகத்துக்கு எடுத்துரைக்கப்பட்டது. சமூகத்தில் உருவான இன சமய மத சாதி பிரிவுகளை களைந்து அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டுமென்ற நோக்கில் செயல்பட்ட பல பெரியார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுள் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்வீர் என வினாவிய நாவுக்கரசர், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார், வேறுபடும் சமயங்களில் எல்லாம் மாறுபடும் கருத்துக்கள் இல்லை என கூறிய தாய்மானவர் போன்றவர்கள் மனித குலம் ஒன்றே, அவர்களுக்கான இறைவன் ஒருவனே என்பதனை வலியுறுத்தியவர்களாகிறார்கள். எமது சமூகத்தில் இன மத சமூக சமய மற்றும் சாதி வேறுபாடுகள் என்று உருவானதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடுகளும் தீண்டாமை உணர்வும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. இவ்வாறான வேறுபாடுகளை களைந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மையை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முன்வர வேண்டும்.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் செல்வி ஆரபி.

வணக்கம் தம்பி தங்கீரே. இன்றும் ஒரு திருக்குறளுடன் எமது சிறுவர் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு நாள் அரசன் தன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். இன்னொருவன் அரசனின் பெயரை கேட்டு பிச்சை கேட்டான். அரசன் தன் சேவர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான். அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள். அரசன் அவர்களிடம் இவற்றிலிருந்து இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் இன்னொருவர் அரசனின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுத்தது காரணம் என்ன என்று கேட்டான் அரசன். அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன் தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரன், அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி யோசித்தான். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார் அமைச்சர். அரசனும், இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டிலுள்ள கோயில் திருவிழா நடைபெற்றது. அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களும் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசன் பேரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. நாட்கள் கடந்தது. மீண்டும் அந்த பிச்சைக்காரன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இதை பார்த்து அதிர்ந்து போனான். தான் பரங்கிக்காயினுள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய்

பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான். அவன் இறைவன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் அறிந்து கொண்டான். அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா, இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவனை பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளி காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினான். கடவுள் அருள் இருந்தால் தான் எதையும் பெற முடியும் என்ற உண்மையான நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது. தம்பி தங்கீரே, அடுத்ததாக வளமை போல் நொடி நேரம். எனக்கு கண்கள் உண்டு, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. நான் யார்? எனக்கு கண்கள் உண்டு, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. நான் யார்? தேங்காய். என்னை உருவாக்க வெளிச்சம் வேண்டும், ஆனால் இருட்டு வந்தால் நான் இறந்து விடுவேன். நான் யார்? என்னை உருவாக்க வெளிச்சம் வேண்டும், ஆனால் இருட்டு வந்தால் நான் இறந்து விடுவேன். நான் யார்? நிழல். நான் உடைந்தால்தான் என்னை பயன்படுத்தவே முடியும். நான் யார்? நான் உடைந்தால்தான் என்னை பயன்படுத்தவே முடியும். நான் யார்? முட்டை. உடம்பெல்லாம் உள்ளிருக்கும், ஆனால் நான் ரோஜா செடி அல்ல. தலையில் கிரீடம் இருக்கும், ஆனால் நான் ராஜா அல்ல. நான் யார்? உடம்பெல்லாம் உள்ளிருக்கும், ஆனால் நான் ரோஜா செடி அல்ல. தலையில் கிரீடம் இருக்கும், ஆனால் நான் ராஜா அல்ல. நான் யார்? அன்னாசி பழம். சரி தம்பி தங்கீரே, இத்தோடு எமது சிறுவன் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.

நேயர்களே, இந்திய அமைதிப்படை 1980 காலகட்டங்களில் நிலை கொண்டிருந்த வேளை ஈழத்தமிழர்கள் பல அவலங்களை சந்திக்க நேர்ந்தது. இவ் அவலங்களை பற்றி ஐபிசியில் ஒலிபரப்பான அவலங்களின் அத்தியாயம் என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை உங்களுக்கு அடுத்து தருகின்றேன்.

அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கை வந்த இந்திய படை ஈழத்தமிழ் பெண்கள் மீது புரிந்த பாலியல் வன்கொடுமையின் பக்கங்கள் இருக்கின்றனவே, அவைகள்தான் இன்று வரை கூட இந்தியாவை இட்டு ஈழத்தமிழர்களால் மறக்க முடியாத சம்பவங்கள். மறக்க முடியாதது மாத்திரமல்ல, ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் அவர்கள் என்றைக்குமே மன்னிக்க முடியாத பல விடயங்களுள் ஈழத்தமிழ் பெண்கள் மீது ரஜீவ்காந்தியின் புதல்வர்கள் புரிந்த பாலியல் வல்லுறவுகள் தான் மிக மோசமானவைகள். எங்கள் தந்தையர் தேசமன்று ஈழத்தமிழர்கள் தமது உயிருக்கு நிகராக நேசித்த இந்தியா இப்படி தமது மானத்தில் சுட்டு அட்டுழியங்களையெல்லாம் நடாத்துமென்று ஈழத்தமிழ் பெண்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ரஜீவ்காந்தியின் படைகள் ஈழத்தில் புரிந்த பாலியல் கொடுமைகள் பற்றித்தான் தொடர்ந்து வருகின்ற அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். மனங்களை திடப்படுத்திக் கொண்டு ஒரு இனத்தை வஞ்சித்த இந்தியாவின் அந்த அவலங்களை பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். இவைகள் ஈழத்தில் இந்திய படை ஆடிய கோரதாண்டவங்களுக்கு எதிராக நமது தமிழக உறவுகள் மேற்கொண்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களின் காட்சிகள். இந்திய படைகள் ஈழத்தில் தமது தொப்புள் கொடி உறவுகள் மீது மேற்கொண்ட அட்டுழியங்களுக்கு எதிராக தமிழக உறவுகள் கொதித்தெழுந்து ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று வீதி வீதியாக அழுது புரண்ட காட்சிகள். நமது நாட்டையே எதிர்த்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக குரல் எழுப்பிய நமது தாய்த்தமிழ் உறவுகளுக்காக வாழ்நாளில் மறக்க முடியாத நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஈழத்தில் இந்திய படையினரால் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் பற்றிய ஆதாரங்களை யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊடகவியாளர்கள் என்று பலர் திரட்டி வெளியிட்டிருந்தார்கள். அப்படி பொது வெளியில் வெளியிடப்பட்ட சில ஆதாரங்களைத்தான் அவதங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் பதிவிட இருக்கின்றோம். இந்திய படையினர் மேற்கொண்ட பாலியல் கொடுமைகள் பற்றி 38 வயது பெண்மணி ஒருவர் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு இவ்வாறு விவரித்திருந்தார். 1987 நவம்பர் மாதம் 12 தேதி காலை 8 மணியளவில் 3 இந்திய ராணுவத்தினர் எங்களுடைய வீட்டிற்குள் வந்தார்கள். அப்பொழுது எனது அம்மா சமையல் அறையில் இருந்தார். நானும் எனது மகளுமே அவர்களை பார்த்தோம். செக்கிங் என்று மட்டுமே சொல்லிவிட்டு எனது மகளை ஒரு அறைக்குள் தள்ளினார்கள். நான் அவளை பற்றி இழுத்து கொண்டு கத்தினேன். அம்மா, அம்மா தேடுகின்றார்கள் என்று உரக்க கத்தினேன். உடனே அருகில் இருந்த இந்திய ராணுவத்தின் காவல் அரணில் இருந்து வேறு சில படையினர் எமது வீட்டுக்குள் ஓடி வர ஆரம்பித்தார்கள். எமது வீட்டிற்குள் இருந்த 3 படையினரும் தாங்கள் சோதனையிட மட்டுமே வந்திருந்ததாகவும் உடனடியாக போய் விடுவதாகவும் கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே சோதனையை முடித்துக் கொண்டு அவர்கள் சென்றும் விட்டார்கள். ஆனால் அவர்கள் சோதனையை முடித்துக் கொண்டு செல்லும் போது எனது தங்கச் சங்கிலியை திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். நாங்கள் நன்றாக பயந்து போயிருந்தோம். பின்னர் எனது மகளை பெட்டி போன்றிருந்த பின்பக்க சிறிய அறையொன்றில் ஒளித்து வைத்துக் கொண்டேன். அன்று இரவு 9:30 மணியளவில் அதே 3 இந்திய ராணுவத்தினரும் மீண்டும் எனது வீட்டை நோக்கி வருவதைக் கண்டேன். ஆனால் அவர்கள் இம்முறை ராணுவ காவலரன் இருந்த பகுதி வழியாக வராமல் மற்றொரு பக்கத்தில் காலியாக இருந்த வீட்டின் வழியாக சுவரை தாண்டி குதித்து வந்தார்கள். ஆயுதங்களுடன் வந்த அவர்கள் எனது பெற்றோரை ஒரு அறையினுள் தள்ளி பூட்டினார்கள். என்னை ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்று என் மீது பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள். துப்பாக்கி முனையில் வைக்கப்பட்டிருந்த என்னை ஒருவர் பின் ஒருவராக 3 பேரும் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அளவுக்கு துன்புறுத்தினார்கள். நான் கூச்சல் போட்டு அதனால் அவர்கள் எனது பெற்றோரை சுட்டுவிட்டால் என்ன செய்வது? யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பஸ்ஸோடு ஆரம்பித்த முதல் நாளே நான் எனது கிராமத்தை விட்டு போய்விட்டேன். பயங்கர கனவுகள் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தன. அந்த இந்திய பாதகர்களின் முகங்கள் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தன.
அவர்களுடைய குரல்கள் அடிக்கடி கேட்பது போல தோன்றின. பின்னர் எனது மகளை கூட்டிக் கொண்டு வெளிநாடொன்றிற்கு புலம்பெயர்ந்து விட்டேன். ஒரு மனநிலை வைத்திய நிபுணரை சந்தித்தேன். அவர் ஒரு அந்நியராக இருந்ததால் அவரிடம் என்னால் அனைத்தையும் கூற முடிந்தது. அவர் எனக்கு சில மருந்துகளை தந்தார். அவை ஓரளவு என்னை சாந்தப்படுத்தி இருந்தாலும் என்னுடைய மனநிலை பாதிப்பை முற்றாக நீக்கிவிடவில்லை. என் நிலைமையோ இன்னும் மோசமாகிக் கொண்டே போகின்றது. எனது மகளையாவது காப்பாற்ற முடிந்ததே புண்ணியம். என்னுடைய கணவருக்கு இது பற்றி எழுதிய போது ஒன்றுக்கும் கவலைப்படாது என்று பதில் எழுதியிருந்தார். உங்களுக்கு தெரியும் தானே எங்களுடைய ஆண்களை பற்றி, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டவள் மாதிரி உணர்கின்றேன். எனக்கு என்னவோ மாதிரி இருக்கின்றது. இவ்வாறு அந்த பெண்மணி தெரிவித்திருந்தார். ஈழத்தில் இந்திய படையினர் சிறுமிகள் வயது வந்த மூதாட்டிகள் என்று எவரையுமே விட்டு வைக்கவில்லை. பெண் என்ற மானிட பிறப்பு முழுவதுமே பாலியல் வல்லுறவுக்கான இயந்திரங்களாகவே அவர்களுடைய கண்களுக்கு தென்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய இந்திய ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந்த புலிகளை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அது காமவரி பிடித்தலைந்த இந்திய படை ஜவான்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. தேடுதல் செக்கிங் என்ற பெயரில் அவர்கள் மேற்கொண்ட பாலியல் வேட்டைகள் எழுத்தில் எழுத முடியாதவை. 1987 நவம்பர் மாதம் 18 நிகழ்ந்த ஒரு கொடுமை இது. யாழ்ப்பாணத்தில் வறிய ரோமன் கத்தோலிக்க குடும்பங்கள் வசிக்கும் ஒரு பகுதியில் ஒரு 55 மூதாட்டியையும் 22 மற்றொரு பெண்ணையும் 2 இந்திய படையினர் பாலியல் வல்லுறவு புரிந்த கொடுமையின் பதிவு இது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு அருகில் இந்திய படையினர் முகாம் அமைத்து நிலை கொண்டிருந்தார்கள். அங்கு நடமாடிய அந்த 55 பெண்மணிதான் முதலில் இந்திய படையினரின் கண்களில் தென்பட்டிருக்கின்றார். அந்த பெண்மணி ஏதோ ஒரு வேலையாக வெளியில் சென்றுவிட்டு தனது குடிசைக்குள் திரும்பிய போது அவளை பின்தொடர்ந்து குடிசைக்குள் புகுந்த இந்திய படை வீரர்கள் இருவர் தமது வீரத்தை அந்த பெண்மணியிடம் காட்டினார்கள். அந்த பெண்மணியை அவரது வயதையும் பொருட்படுத்தாது பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள். அந்த பெண்மணி கத்த முற்பட்ட போது அவரது வாயை பொத்தி பிடித்தபடி அந்த அட்டூழியத்தை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் கிணற்றில் தண்ணீர் அள்ளுவதற்காக வெளியில் சென்ற 22 இளம்பெண் வீடு திரும்பியிருந்தாள். வீட்டின் பின்வாசலை அடைந்த அந்த பெண் வீட்டில் இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதை உணர்ந்து ஆச்சி ஆச்சி என்று அழைத்திருக்கின்றாள். பின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கதவில் இருந்து நீண்ட கரங்கள் அந்த பெண்ணையும் உள்ளே இழுத்தது. அங்கு இருந்த 2 சிப்பாய்களில் ஒருவனால் அவள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாள். கிடைத்த ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் அவள் தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியில் ஓடி வந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். தேம்பி தேம்பி அழுதாள். வீதியில் அவள் வந்திருந்த கோலமும் அவளது நிர்கதி நிலையும் அயலில் இருந்தவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆத்திரத்துடன் திரண்ட சுமார் 400 மேற்பட்ட மக்கள் கோபாவேசத்துடன் இந்திய படை முகாமிற்குள் புக ஆரம்பித்தார்கள். இந்திய படையினர் அதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்துடன் இருந்த இந்திய படை வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை சுடுவதற்கு தயாராக வைக்க ஆரம்பித்தார்கள். தமது முகாமை நோக்கி திரண்டு வந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை சுட்டுத் தள்ளுவதற்கான உத்தரவை வழங்குவதற்கு தயாரான அந்த முகாமின் கட்டுப்பாட்டு அதிகாரி திடீரென்று சுட வேண்டாம் என்ற உத்தரவை தனது ஜவான்களுக்கு பிறப்பித்தார். திரண்டு வந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வருவதை அவதானித்ததைத் தொடர்ந்தே அந்த அதிகாரி அப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆம், அருகில் இருந்த தேவாலயத்தின் பங்கு தந்தையான அந்த பாதிரியார் தலைமையில் தான் அந்த கூட்டம் அங்கு வந்திருந்தது. சந்தர்ப்பவசமாக அந்த இராணுவ அதிகாரி ஒரு கிறிஸ்தவராக இருந்து விட்டதால் ஒரு பிதிய அனர்த்தம் தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டிருந்தது. கூட்டத்தை நோக்கி தனியாக சென்ற அந்த இராணுவ அதிகாரி பாதிரியாரிடம் தன்னை அறிமுகம் செய்துவிட்டு என்ன விடியம் என்று விசாரித்தார். அந்த முகாமைச் சேர்ந்த 2 வீரர்கள் மேற்கொண்ட அந்த துர்நடத்தை பற்றி பாதிரியார் அந்த இராணுவ அதிகாரியிடம் விளக்கி கூறினார்.
அந்த பெண்ணையும் அழைத்து அந்த அதிகாரியின் முன் நிறுத்தி அவளுக்கு நேர்ந்த கொடுமைக்காக அந்த பாதிரியார் நியாயம் கேட்டார். குடிசையில் இருந்த அந்த வயதான பெண்மணியையும் அங்கு அழைத்து போனார்கள். அங்கிருந்த இந்திய படையினரிடையே ஒரு அடையாள அணிவகுப்பை நடத்துவதற்கு அந்த ராணுவ அதிகாரி ஏற்பாடு செய்தார். அடையாள அணிவகுப்பில் அந்த பாதகர்கள் இருவரும் அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த ராணுவ அதிகாரியின் உறுதிமொழியை நம்பி கூட்டம் கலைந்தது. ஆனால் உண்மையிலேயே அந்த பாதகர்கள் தண்டிக்கப்பட்டார்களா அல்லது அது வெறும் கண் துடைப்பா என்பது கடவுளுக்கு மாத்திரம்தான் வெளிச்சம். ஒரு 13 வயது பெண்ணுக்கு நடந்த கொடுமை மிகவும் கொடூரமானது. ஒரு காலத்தில் அவளது வீடு விடுதலை புலிகளின் முகாமாக இருந்தது. இந்திய படையினருடன் துணைக்கு வந்த தமிழ் ஒட்டுக்குழு உறுப்பினர் அதனை இந்திய படையினருக்கு தெரியப்படுத்தி இருந்தார். செக்கிங் என்று கூறிக்கொண்டு அந்த வீட்டை முற்றுகையிட்ட இந்திய படையினரின் கண்களில் அந்த 13 வயது சிறுமி தென்பட்டு விட்டாள். வீட்டில் இருந்த மற்றவர்களை மிரட்டிவிட்டு அந்த சிறுமியை தனியே அழைத்துச் சென்று அவளை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார்கள். அந்த சிறுமியின் கதறல் அருகில் இருந்தவர்களின் காதை செவிடாக்கின. பின்னர் அந்த சிறுமியின் குடும்பம் முழுவதுமாகவே யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு இடம்பெயர்ந்து விட்டன. இந்திய படையினர் அந்த காலத்தில் தமக்கிழைத்த கொடுமைகளை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட்டு தமது அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பித்த புத்திசாலித்தனமான எத்தனையோ தமிழ் பெண்கள் இன்னமும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். தம்மீது தமது விருப்பத்தையும் மீறிப்பட்ட கொடிய கரங்களின் அடையாளத்தை தூசி தட்டி விட்டுவிட்டு தமது வரலாற்றுக் கடமைகளை மேற்கொள்ள ஆரம்பித்த எத்தனையோ வீர பெண்களும் எமது இனத்தில் காணப்படவே செய்கின்றார்கள். அதேவேளை தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக நீதி வேண்டி போராடிய வீர பெண்கள் பலரது கதைகளும் பரவலாக காணப்படவே செய்கின்றன. இந்திய படையினரின் கோர வேட்டைக்கு அகப்பட்ட ஈழத்தமிழ் பெண்களின் கதைகள் பற்றி அடுத்த அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.

0: நேர்களே, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நுண்கலைத்துறை மூத்த விரிவுரையாளர் பாக்கியநாதன் அகிலன் அவர்கள் ஒரு கவிஞர், கலை வரலாற்றாசிரியர் மற்றும் ஆய்வாளரும் ஆவார். இவர் 1990 பிற்பட்ட காலங்களில் ஈழத்தமிழர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அகதியாதல், இடம்பெயர்ந்தல், அங்கங்களை இழத்தல், காணாமல் போனல், இறத்தல் போன்ற மனவடுக்களை வெளிப்படுத்தும் கவிதைகளாக அமைந்துள்ளன. அவர் நிமிர்வு கலையத்துக்கு அளித்த பேட்டியொன்றினை அடுத்து கேட்கலாம்.
1: இந்த காட்சியில மனிதனுடைய உடல், குறிப்பாக உள்ளுடல், ஒரு அகழ்வாராய்ச்சி களம் போல அகலப்பட்டிருக்கிறது. அது வெளிப்பார்வையில் ஒரு வெறுமையான ஒரு பரப்பாக, அமைதியான பரப்பாக தெரிந்தாலும், எப்படி அதனுடைய மரபணுக்களிலும் கலத்திலும் அதனுடைய எலும்புகளிலும் மச்சைகளிலும் விஞ்ஞானபூர்வமாக கூட மனிதனுடைய கடந்த காலம் புதைக்கப்பட்டிருக்கின்றதனுடைய ஒரு பின்புலத்தையும், அதே நேரம் அது வந்து எப்படி அறுவை சிகிச்சைகள் அல்லது வன்முறைகளால் உடைக்கப்பட்டு பாதிக்க பட்டபோது அவற்றை பிணைப்பதற்கு முனைப்பதற்குமாக உலோகத்தாலான வெவ்வேறு அபிடயங்கள் பிணைப்பு கருவிகளாக வந்து வெளியில ஒரு அழகான உடலாக தெரியும் மனிதனுக்கு உள்ள இந்த எலும்புகளிலும் மச்சைகளிலும் அணுக்களிலும் திசுக்களிலும் படிந்து போயிருக்கிற மூதாதையர்கள், கடந்த காலங்கள், அவரது சொந்த வாழ்க்கைகள் என்ற அபிடயமும், கூடவே அவர் சந்தித்த வன்முறைகளோ அல்ல விபத்துக்களோ அல்லது அழிவுகள் காரணமாக அவர் உள்ளுடலுக்குள் இருக்கின்ற காயங்களை பொருத்தி வச்சிருக்கின்ற பொருத்துகளோ வெளியில தெரிகிறதில்லை. ஆனால் இந்த வெளிப்படையாக வசீகரமாக தோன்றுகின்ற அல்லது இயல்பாக இருக்கிற உடலுக்குள் இந்த கடந்த காலமும் அவர்கள் கடந்து வந்த வன்முறைகளும் எப்படி புதஞ்சு போயிருக்கு என்றது சாட்சியம் சொல்ற ஒரு வேலையாகவும் தான் இது அடிப்படையில் இருக்கு. என்னுடைய கவிதைகள் வந்து பொதுவாகவே 1990களுக்கு பிற்பட்ட ஈழத்தமிழர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த புலப்பெயர்வு, அகதியாதல், கிராமங்களை இழத்தல், அவற்றின் தொடர்ச்சியாக அங்கங்களை இழத்தல், காணாமல் போதல், இறத்தல், இந்த விதமான மனவடுக்களை பேசுகின்ற ஒரு கவிதை தொகுதியாக வந்தபோது அல்ல கவிதைகளாக உருவான போது, அதனுடைய தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களையும் பார்க்கின்ற ஒரு நோக்கு நிலை இயல்பாக உருவாகியிருந்தது. அதே நேரம் என்னுடைய துறை என்பது கலை இருந்தபடியால் நான் நீண்ட காலம் சமகால கலையை கற்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இருந்தேன். இதன் காரணமாக கருத்துருவக்கலை என்று 1960களுக்கு பிறகு உருவான கன்செப்சுவல் ஆர்ட் என்ற வடிவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பின்புலத்தில், அந்த கருத்துருவக்கலை அல்லது சில வழிகளில் பின்னவீன கலை என்று சொல்லப்படுகின்ற கலை வடிவங்கள், அவை உருவாகிய புதிய வடிவங்கள், புதிய வகையான ஊடகங்கள், இவற்றை பற்றின அறிமுகமும் பரிச்சயம் ஊடாக பெற்ற உந்துதல் இன்னொரு காரணமாக இருந்தது. இந்த ரெண்டும் சந்திக்கும் புள்ளியில் எனக்கு இன்னொரு அடிப்படையான தார்மீக கேள்வி எழுந்தது. கவிதை என்பது வெறும் சொற்களாக பார்க்கிறதா, அல்லது கவிதையை வந்து சொல்லுக்கு அப்பாலும் எடுத்து போகலாமா? அதாவது ஒரு சொல் ஒரு உருவமாக மாறுதல், அல்லது ஒரு சொல் வந்து ஒரு படிமமாக மாறுதல் என்ற கட்டங்களுக்கும் கொண்டு செல்லலாமா என்ற கேள்விகள் வந்தபோது, எப்படி வேர்டு என்றதை வெறும் ஒரு இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் அது ஒரு இமேஜா, ஒரு விஷுவலா, ஒரு பெர்ஃபார்மிங் பார்க்கலாம் என்ற எண்ணம் மேலோங்க தொடங்கினது. அதுக்கு இன்னொரு வகையில் நாடக அரங்கியல் மீதான என்னுடைய கல்வி ஆர்வமும் பயில்வும் இன்னொரு பக்கத்தில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையில் கவிதை எழுதி அச்சிடப்பட்டு வாசிக்கப்படுதல் என்றதுக்கு அப்பால கவிதையை வந்து வேறு என்னென்ன வடிவங்களுக்கு ஊடாக என்னென்ன வடிவமாக மாற்றலாம் என்கின்ற ஒரு நாட்டம் இருந்தது. அந்த நாட்டத்தின் விளைபயன்தான் இந்த வெளிப்பாடு. குறிப்பாக என்னுடைய கவிதைகளை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அது இரத்தத்தை பற்றி, சீழை பற்றி, முறிந்து போன இன்புகள் பற்றி, வெட்டுண்ட உடல்களை பற்றி பேசுவது. ஸோ அந்த தொடர்ச்சியால் எனக்கு எக்ஸ்ட்ரே என்றது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. நான் பேசுகின்ற விடயத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஊடகமாக அது இருந்தபோது, எக்ஸ்ட்ரேயோடு எப்படி கவிதையை பிணைக்கிறது அல்லது எக்ஸ்ட்ரேயோடு எப்படி பிரதித்துவத்தை செய்கிறது என்ற ஒரு ஆவல் நாட்டம் காரணமாக செய்யப்பட்ட பரிசோதனைகள் தான் இந்த காட்சி. இந்த காட்சியில மனிதனுடைய உடல், குறிப்பாக உள்ளுடல், ஒரு அகழ்வாராய்ச்சி களம் போல அகலப்பட்டிருக்கிறது. அது வெளிப்பார்வையில் ஒரு வெறுமையான ஒரு பரப்பு ஆக, அமைதியாக சரியான பரப்பாக தெரிந்தாலும் எப்படி அதனுடைய மரபணுக்களிலும் கலத்திலும் அதனுடைய எலும்புகளிலும் அச்சைகளிலும் விஞ்ஞானபூர்வமாக கூட மனிதனுடைய கடந்த காலம் புதைக்கப்பட்டிருக்கின்றதனுடைய ஒரு பின்புலத்தையும், அதே நேரம் அது வந்து எப்படி அறுவை சிகிச்சைகள் அல்லது வன்முறைகளால் உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட போது அவற்றை பிணைப்பதற்கு முனைப்பதற்குமாக உலோகத்தாலான வெவ்வேறு அபிடியங்கள் பிணைப்பு கருவிகளாக வந்து வெளியில ஒரு அழகான உடலாக தெரியும் மனிதனுக்கு உள்ள இந்த எலும்புகளிலும் மச்சைகளிலும் அணுக்களிலும் திசுக்களிலும் படிந்து போயிருக்கிற மூதாதையர்கள் கடந்த காலங்கள் அவரது சொந்த வாழ்க்கைகள் என்ற விடயமும், கூடவே அவர் சந்தித்த வன்முறைகளோ அல்ல விபத்துக்களோ அல்லது அழிவுகள் காரணமாக அவர் உள்ளுடலுக்குள் இருக்கின்ற காயங்களை பொருத்தி வச்சிருக்கின்ற பொருத்துகளோ வெளியில தெரிகிறதில்லை. ஆனால் இந்த வெளிப்படையாக வசீகரமாக தோன்றுகின்ற அல்லது இயல்பாக இருக்கிற உடலுக்குள் இந்த கடந்த காலமும் அவர்கள் கடந்து வந்த வன்முறைகளும் அப்படி புதஞ்சு போயிருக்கு என்றது சாட்சியம் சொல்ற ஒரு வேலையாகவும் தான் இது அடிப்படையில் இருக்கு. இந்த காட்சியில் இருக்கிற எல்லாம் என்னுடைய கடந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகள், வெவ்வேறு தொகுப்புகளில் வந்தவை. ஆனால் எக்ஸ்ரே என்ற தேவையை பொறுத்தல்ல எக்ஸ்ரேல என்ன சாத்தியம் என்றதை பொறுத்து அது சில வேளை ஒரு எழுத்தாக, ஒரு சொல்லாக, சில வரிகளாக, முழு கவிதைகளாக, துண்டங்களாக எல்லாம் மாறியிருக்கு. அதே நேரம் கவிதையை கவிதையாக மட்டும் சொல்லுதல் என்பது மிக நோக்கமாக இருக்கையில் கவிதை சில வேளை படித்த உணவைகளை ஒரு வரி மறைஞ்சது இன்னொரு உருவத்துக்குள்ளே போகும், உருவம் மறைஞ்ச கவிதை தொடங்கும், இப்படியெல்லாம் இருக்கு. ஆகவே கவிதையை கவிதையாக வரி வரியாக வாசித்தல் என்பதும் இங்கே நோக்கம் இல்லை. ஸோ அது வந்து பல்வேறு விதமாக உருமாறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இங்கே இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆக்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி இருந்ததுன்னு நினைக்கிறேன் என்றால் எக்ஸ்ரேயை பார்க்கறதுன்றது, அதுவும் சில எக்ஸ்ரேயில் நாங்கள் உடலுக்குள் ஏற்கனவே பொருத்துவதற்காக செலுத்தப்பட்ட தகடுகள், அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆணிகள் இவற்றையெல்லாம் பார்க்குறோம். அவை சிலவது உருப்பெருக்கப்பட்டும் இருக்கின்ற சில காட்சிகளில் அவை உருப்பெருக்கும் போது இன்னும் அந்த கம்பிகளும் எலும்புகளுக்கு மேலே இருக்கிற ஆணிகளும் அழுத்தம் திருத்தமாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு வகையான அதிர்ச்சி அவைக்கு கொண்டிருது. ஸோ அதே நேரம் அவைக்கு எப்படி ஒரு சிறுபான்மை இனம் சந்திச்சு கொண்டிருக்கிற வன்முறைகளையும் துன்பங்களையும் வந்து வேறொரு வகையாக சொல்லலாம் என்பதற்கான ஒரு அதிசயமாயும் அது இருக்கிறது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.